0: போறாங்க. யோகா இன்ட்ரெஸ்டோட சிங்காடி போற ஸ்பெக்ட் பண்ணிட்டு
1: Code 25, clear signal, Astoria, number 2, Wayne, TSA 5288 South.